0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல காமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி

ஆகாஷவாணி வரங்கல் கேந்திரம் சித்ரசீமா தெலுங்கு சினி கீதால காரியக்ரமம் எஃப்எம் பேண்ட் 103.5 மெகாஹெட்ஸ் பை இப்படி விந்தாம் பெத்தி ஈ சித்திரம் கோசம் ஏஆர் ரஹ்மான் ஸ்வரசாரத்யல்லோ விஷால் மிஸ்ரா பாடின பாட்ட கீத ரச்சன அனந்த ஸ்ரீராம்